0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள.

அடிய நீய புஞ்சிரி சாரே வந்திரே, நெஞ்சில என் சுவாசத்தறி என் சாரத்திரே.